0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 14ஆம் தேதி சித்திரை திங்கள் 31ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கமரேகள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ் ஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
3: This budget is built on broken promises, on higher taxes, lower living standards and fewer homes.
4: Our previous modelling suggests that they will have a contractionary impact.
5: This will help rebalance the system which is more generous to assets than it is to labour. And help rebalance a system where house prices have decoupled from incomes.
2: கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் கருவூல காப்பாளர் ஜிம் சாமஸ் தனது 5வது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தார். நாட்டின் வீட்டு வசதி நெருக்கடியை எதிர்கொள்ள 2 பெரிய வரி சீர்திருத்தங்கள் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த செய்தியின் பின்னணி, அதோடு விடை காணப்படாத அல்லது தீர்வு காண முடியாத மர்மங்களை எடுத்து வரும் மர்மங்கள் ஒரு தொடர்கதை என்ற தொடரில் இன்று லண்டன் ராயல் மெயில் ட்ரெயினில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து அறிந்து கொள்ள உள்ளோம். அஸ்பராகஸ் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள், மேலும் பாலியேட்டிவ் கேர் இறுதிக்கால சிகிச்சை குறித்த நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பும் ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்தியின் பின்னணி. நேயர்களே, எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக எஸ்பிஎஸ் சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு எஸ்பிஎஸ் ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இன்று கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் கருவூல காப்பாளர் ஜிம் சாமஸ் தனது 5வது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தார். நாட்டின் வீட்டு வசதி நெருக்கடியை எதிர்கொள்ள 2 பெரிய வரி சீர்திருத்தங்கள் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளன. நெகட்டிவ் கேரிங் எனும் எதிர்மறை வரி சலுகை மற்றும் மூலதன ஆதாய வரி கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸ் இரண்டிலும் கொண்டுவரப்பட்டிருக்கும் மாற்றங்கள் கடந்த 2 தசாப்தங்களில் ஆஸ்திரேலிய சொத்து சந்தையை வடிவமைத்த தனி சலுகைகளில் மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படுகின்றன. இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் குலசேகரம் சஞ்சயன்.
6: முதலில் நெகட்டிவ் கியரிங், எதிர்மறை வரி சலுகை என்றால் என்ன என்பதை எளிமையாக பார்ப்போம். ஒரு முதலீட்டாளர் வங்கியில் கடன் வாங்கி சொத்து ஒன்றை வாங்கி அதனை வாடகைக்கு விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சொத்தின் வட்டி செலவுகள் வாடகை வருமானத்தை விட அதிகமாக இருந்தால் அந்த வித்தியாசத்தை அவரது சம்பள வருமானத்தில் கழித்துக் கொண்டு வரி செலுத்த நம் நாட்டின் வரி அமைப்பு அனுமதிக்கிறது. இதனால் அவரது மொத்த வரி குறைகிறது. நெகட்டிவ் கியரிங் என்றால் என்ன என்பதை இதைவிட எளிதாக விளக்க முடியாது. இந்த சலுகை சுமார் 40 ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவில் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இருந்து வருகிறது. இந்த சலுகை செல்வந்தர்களால் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்று விமர்சகர்கள் கூறுகிறார்கள். புதிய வீடுகள் கட்டுவதை ஊக்கப்படுத்தாமல் ஏற்கனவே உள்ள வீடுகளை முதலீட்டாளர்கள் வாங்கி குவிக்க இது உதவுகிறது. அத்துடன் முதல் முறை வீடு வாங்க முயற்சிக்கும் இளையோர் ஏலத்தில் விடப்படும் வீடுகளை வாங்க முடியாமல் விலக்குகிறது என்கிறார்கள் அவர்கள். ஆனால் இது சாதாரண நடுத்தர வர்க்கத்தினருக்கும் ஓய்வூதிய காலத்திற்கான பாதுகாப்பை வழங்குகிறது என்று நெகட்டிவ் கியரிங்கின் ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர். இது குறித்து கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு அறிவிக்கப்பட்ட மாற்றங்களை அடுத்து பார்ப்போம். 2027ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் நெகட்டிவ் கியரிங் சலுகை புதிதாக கட்டப்படும் வீடுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். ஏற்கனவே சொத்து வைத்திருப்பவர்களுக்கு இதனால் பாதிப்பில்லை. இதனை கிராண்ட்ஃபாதரிங் என்று அழைக்கிறார்கள். அதாவது, இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் வாங்கிய சொத்துகளுக்கு பழைய விதிகளே தொடரும். மூலதன ஆதாய வரியிலும் பெரிய மாற்றம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. தற்போது ஒரு சொத்தை விற்றால் கிடைக்கும் லாபத்தில் 50% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இனிமேல் இது பணவீக்கத்திற்கு ஏற்ப சரி செய்யப்பட்ட, அதாவது இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் இண்டெக்ஸேஷன் என்ற கணக்கீட்டு முறையால் மாற்றப்படும். அத்துடன் 2027 ஜூலை மாதம் முதல் மூலதன ஆதாயங்களுக்கு குறைந்தபட்சம் 30% வரி விதிக்கப்படும். ஆனால் புதிதாக கட்டப்படும் வீடுகளுக்கு மட்டும் அந்த 50% தள்ளுபடி தொடரும். அதாவது புதிய கட்டுமானத்திற்கு ஊக்கம் தரும் வகையில் இது சீர்திருத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் ஏன் என்பதை கருவூல காப்பாளர் ஜிம் சாமர்ஸ் நாடாளுமன்றத்தில் இவ்வாறு விளக்கினார்.
7: We're delivering a fairer tax system for workers, first-time buyers and young people. This will help rebalance the system which is more generous to assets than it is to labor and help rebalance a system where house prices have decoupled from incomes. Since 1999, house prices have risen over 400%, more than twice as fast as average incomes. Our tax changes will help about 75,000 Australians achieve the dream of home ownership.
6: உழைப்பை விட சொத்துக்கு அதிக சலுகை வழங்கும் இந்த அமைப்பை சமன்படுத்த இந்த மாற்றங்கள் உதவும் என்று ஜிம் சாமர்ஸ் கூறினார். உழைப்பவர்கள், முதன்முறை வீடு வாங்குபவர்கள் மற்றும் எதிர்கால தலைமுறைகளுக்காக நியாயமான வரி அமைப்பை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். அரசின் கணக்கீட்டின்படி இந்த மாற்றங்கள் வரும் 10 சுமார் 75,000 ஆஸ்திரேலியர்கள் சொந்தமாக வீடு வாங்க உதவும். அதாவது ஆண்டுக்கு சுமார் 7,500 பேர் புதிதாக வீடு வாங்குவார்கள். இது போதுமான எண்ணிக்கையா என்பது விவாதத்துக்குரிய விடயம். வீட்டு வசதி நெருக்கடியின் அளவை வைத்து பார்த்தால் இது மிகச்சிறிய எண்ணிக்கை என்று சில பொருளாதார வல்லுநர்கள் விமர்சித்துள்ளனர். ஆனால் இந்த மாற்றம் ஒரு தொடக்கம் என்பதே அரசின் வாதம். இந்த மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் இருக்கக்கூடிய நிலையை விட வீட்டு விலைகள் சுமார் 3% குறைவாக இருக்கும் என்று காமன்வெல்த் வங்கியின் பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆண்டு டிசம்பர் வரையிலான வீட்டு விலை வளர்ச்சி முன்னறிவிப்பு 5%-லிருந்து 3% குறைக்கப்பட்டுள்ளது. ஒரு சராசரி வீட்டின் விலை சுமார் $19,000 குறைவாக இருக்கும் என்று கருவூலத்துறை கணக்கிட்டுள்ளது.
8: We're not targeting a particular price. What we're trying to do is to make sure that there are more affordable options for people to buy, particularly people who are buying their first home. We're trying to make sure that these tax arrangements where they are concessional encourage people to build new houses and new units.
6: ஒரு குறிப்பிட்ட விலையை அடைவது தங்கள் இலக்கு அல்ல என்றும், மக்களுக்கு குறிப்பாக முதல்முறை வீடு வாங்குபவர்களுக்கு மலிவான தேர்வுகள் கிடைக்க வேண்டும் என்பதே தங்கள் முயற்சி என்றும் கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் கூறினார். வீட்டு வசதி வழங்கலை அதிகரிக்க நிதிநிலை அறிக்கையில் இன்னும் சில கூடுதல் நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி அமைப்புகளுக்கும் மாநில பயன்பாட்டு நிறுவனங்களுக்கும் $2 பில்லியன் கொண்ட புதிய உள்கட்டமைப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாலைகள், தண்ணீர் குழாய்கள் மற்றும் மின்சார இணைப்புகள் போன்ற அடிப்படை வசதிகள் உருவாக்கப்பட்டு 10 65,000 புதிய வீடுகள் கட்டப்பட உதவும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஏற்கனவே உள்ள வீடுகளை வெளிநாட்டினர் வாங்குவதற்கான தடை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மாற்றங்களை எல்லோரும் வரவேற்கவில்லை. தேர்தல் வாக்குறுதியை மீறும் செயல் இது என்று எதிர்க்கட்சியின் கருவூலத்துறை பேச்சாளர் டிம் வில்சன் கடுமையாக விமர்சித்துள்ளார்.
3: What we know is this budget is built on broken promises, on higher taxes, lower living standards, and more shockingly, fewer homes. The government's proposed a series of new tax measures which are going to hit the incomes and wealth of Australians. And of course, they're offering a little sweetener to try and soothe the pain, but all of the tax measures they've taken to date have been wiped out with inflation already.
6: அதைப்போலவே வேறு சந்தேகம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். வீட்டு வசதி சமத்துவம் இன்மையை சரி செய்ய வடிவமைக்கப்பட்ட நெகட்டிவ் கியரிங், எதிர்மறை கடன் மற்றும் கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸ், மூலதன ஆதாய வரியில் செய்யப்படும் மாற்றங்களால் பல புதிய வீடுகள் சந்தைக்கு வராவிட்டால் அந்த மாற்றங்கள் பலனளிக்காது என்று த ப்ராப்பர்ட்டி கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியா என்ற அமைப்பு கூறுகிறது. சாலைகள் மற்றும் கழிவுநீர் அமைப்புகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உதவும் $2 பில்லியன் நிதி ஒதுக்கீட்டை வரவேற்பதாக கூறிய த ப்ராப்பர்ட்டி கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியா என்ற அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி மைக் ஜோபஸ், வரி சீர்திருத்தங்கள் விநியோகத்தை அதிகரிக்க உதவும் என்ற கருவூல காப்பாளர் ஜிம் சாமர்ஸின் கூற்று குறித்து தனக்கு சந்தேகம் உள்ளது என்கிறார்.
4: There are a big roll of the dice that I hope is successful in creating.
9: SBS South Asian.
10: Your news from here
9: and hits from home. Starting a new life in Australia isn't easy.
10: A lot of companies have rejected me.
11: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
9: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
6: இந்தியாவில் வாழும் நம் தமிழ் சமூகத்திற்கு எப்படியான தாக்கங்கள் வரலாம் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். சிட்னி, மெல்பர்ன், அடிலைட், பெர்த் போன்ற நகரங்களில் வாழும் நம் தமிழ் சமூகத்தில் முதல் முறை வீடு வாங்க முயற்சிக்கும் இளம் தொழில் வல்லுநர்களுக்கும் குடும்பங்களுக்கும் இந்த மாற்றங்கள் ஓரளவு சாதகமான வாய்ப்பை வழங்கலாம். ஏலங்களில் முதலீட்டாளர்களுடன் போட்டியிடும் போது அழுத்தம் கொஞ்சம் குறையக்கூடும். கருவூல மதிப்பீட்டின்படி சராசரி வீட்டின் விலை சுமார் $19,000 வரை குறைவாக இருக்கக்கூடும். ஏற்கனவே 1 அல்லது 2 வாடகை வீடுகளில் முதலீடு செய்துள்ள தமிழ் குடும்பங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பழைய விதிகள் தொடர்வதால் அவர்களின் வரி நிலை மாறாது. ஆனால் எதிர்காலத்தில் புதிய சொத்து வாங்க திட்டமிடுபவர்கள் அந்த முடிவை 2027 ஜூலைக்கு முன்னர் எடுக்க வேண்டும். அல்லது புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டும். வாடகை வீடுகளில் வசிக்கும் தமிழ் மாணவர்கள், புதிதாக இங்கே குடிவந்தோர் மற்றும் குடும்பங்களுக்கு குறுகிய காலத்தில் வாடகைகளில் பெரிய மாற்றம் வரப்போவதில்லை என்று வங்கி ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் நீண்ட காலத்தில் வளங்கள் எவ்வாறு மாறுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னும் தகுதியான நிதி ஆலோசகர்களையோ பதிவு செய்யப்பட்ட மோர்கேஜ் புரோக்கர்களையோ அணுகுவது புத்திசாலித்தனம். இந்த மாற்றங்கள் சட்டமாக மாற நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். செனட் சபையில் இதனை நிறைவேற்ற அரசுக்கு வேறு கட்சிகளின் ஆதரவும் தேவைப்படலாம்.
2: இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
2: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
12: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
13: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
14: SBS several million stories.

0: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். தொடரும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது விடை காணப்படாத அல்லது தீர்வு காண முடியாத மர்மங்களை எடுத்து வரும் மர்மங்கள் ஒரு தொடர்கதை என்ற தொடரில் இன்று லண்டன் ராயல் மெயில் ட்ரெயினில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து அறிந்து கொள்ள உள்ளோம்.
2: களவு போன பணத்தின் இன்றைய பெறுமதி சுமார் 50 மில்லியன் பவுண்ட்கள், ஆஸ்திரேலிய டாலரில் சுமார் 100 மில்லியன் டாலர்கள். இந்த கொள்ளை எப்படி திட்டமிடப்பட்டது, யார் செய்தது, அவர்கள் பிடிபட்டார்களா, கொள்ளையடிக்கப்பட்ட பணம் கிடைத்ததா, ஏன் இந்த சம்பவம் இன்று வரை மர்மமாக இருக்கிறது,
1: அதோடு அஸ்பராகஸை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள், மேலும் பாலியேட்டிவ் கேர் இறுதிக்கால சிகிச்சை குறித்த நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பும் ஒலிக்க உள்ளன. தொடர்வது விளம்பர இடைவேளை.
3: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
4: Starting a new life in Australia isn't easy.
5: A lot of companies have rejected me.
6: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
4: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
7: SBS audio
0: ungal mana unarvodu purunda play aluthungal
8: yaadaviya tumba halama
9: SBS chill
10: SBS pop asia non-stop asian pop.
11: Can you describe that feeling for people who haven't experienced
12: it? SBS hindi uplabdh karvata hai
0: 60 ku merpatta moligalil seidhi ungal mana unarvai pradhibalikkum isai ungalai appadiye katti podum podcast neengal kandupidikka kaathirukkirathu SBS audio app ai thiravirakkam seiyunga
9: sbs.com.au/audio.
0: மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.

0: நேயர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்க்கையின் நிகழ்வுகள், குற்றச் செயல்கள், அது தொடர்பான வழக்குகள், காணாமல் போன நபர்கள் மற்றும் அது தொடர்பான சூழ்நிலைகள், வினோதமான சம்பவங்கள், விளக்கமில்லாத யார் செய்தார், எப்படி நிகழ்ந்தது என்று உலகில் இன்றும் பல மர்மங்கள் தொடர்கின்றன. அப்படியான அன்ரிசால்வ்ட் மிஸ்டரிஸ், விடை காணப்படாத அல்லது தீர்வு காண முடியாத மர்மங்களை இந்த தொடரும் கதைகள் சிலவற்றை நேயர்களுக்கு கொண்டு வருவதே மர்மங்கள் ஒரு தொடர்கதை என்ற இந்த தொடர். மர்மங்கள் ஒரு தொடர்கதை அன்ரிசால்வ்ட் மிஸ்டரிஸ் தொடரில் 1963 லண்டன் ராயல் மெயில் ட்ரெயினில் நடந்த கொள்ளை சம்பவத்தை முன்வைக்கிறார் இரா சத்யநாதன்.
1: The Great Train Robbery, மிகப்பெரிய ரயில் கொள்ளை. ட்ரெவலிங் போஸ்ட் ஆஃபீஸ் என்று அழைக்கப்பட்ட லண்டன் ராயல் மெயில் ட்ரெயின் 1963 ஆகஸ்ட் 7 ஸ்காட்லாண்டில் உள்ள கிளாஸ்கோ நகரத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்டது. இரண்டு நகரங்களுக்கும் இடையேயான தூரம் 650 கிலோமீட்டர். பயண நேரம் சுமார் 7.5 மணித்தியாலங்கள். மறுநாள் அதிகாலை 3 லண்டனுக்கு அருகில் உள்ள ஹூஸ்டன் ரயில் நிலையத்தை அடைய சற்று தூரம் இருந்த நிலையில் ரயில் பாதையில் ரெட் சிக்னல், சிவப்பு சமிக்ஞை விழுந்ததால் சிஎஸ் கிராசிங் என்ற இடத்தில் ரயில் நிறுத்தப்பட்டது. 15 அடங்கிய கொள்ளை கும்பல் ஒன்று சிக்னல் கம்பத்தில் இருந்த பச்சை நிற சிக்னல் லைட்டை கிளவுஸ் என்ற கையுறையால் மூடிவிட்டு பேட்டரி பொருத்திய சிவப்பு லைட் ஒன்றை சிக்னல் கம்பத்தில் பொருத்தியிருந்தார்கள். அலாம் ஒலிப்பதை தடுக்க தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. சற்று நேரத்தில் ஆயுதங்களை ஏந்திய

0: SBS South Asian.
1: Your news from here
0: and hits from home.
2: Starting a new life in Australia isn't easy.
3: A lot of companies have rejected me.
4: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
2: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
5: பயணிகள் அதில் பயணிப்பதில்லை. ரயில் கம்பார்ட்மெண்ட்களில் தபால் ஊழியர்கள் தபால்களையும் பார்சல்களையும் தரம் பிரித்துக் கொண்டிருந்தார்கள். ரயில் என்ஜினுக்கு அண்மையில் இருந்த இரண்டாவது கம்பார்ட்மெண்டில் ஹை வேல்யூ பேக்கேஜஸ் என்று சொல்லப்படுகிற பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர் தபால்கள் தரம் பிரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. இந்த ரெஜிஸ்டர் தபால்களில் அப்போது பொதுவாக கரன்சி நோட்டுகள் அனுப்பப்படுவதோடு அன்று பொதிகளில் இருந்த பணத்தின் பெறுமதி சுமார் 23 லட்சம் பவுண்ட், இன்றைய பெறுமதி 50 மில்லியன் பவுண்ட். காலை 3 மணி அளவில் ரயில் லேட்டன் பசார்ட் என்ற இடத்தை கடக்கும் போது தனக்கு எதிரே சிஎஸ் கிராசிங் என்ற இடத்தில் ரெட் சிக்னல் சிவப்பு சமிக்ஞை இருந்ததை ரயில் டிரைவர் ஜாக் மில்ஸ் கண்டார். ரெட் சிக்னலை பார்த்ததும் ஜாக் மில்ஸ் ரயிலை நிறுத்தினார். அவரது சக ஓட்டுநர் டேவிட் விட்பி தண்டவாளத்தின் ஓரத்தில் இருந்த ட்ராக் சைடு தொலைபேசியை பயன்படுத்தி பிரச்சனை என்ன என்பதை கண்டறிய வெளியே வந்தார். தொலைபேசி லைன் துண்டிக்கப்பட்டிருப்பதை அப்போதுதான் விட்பி உணர்ந்தார். திடீரென்று முகமூடி அணிந்தவர்கள் சிலர் அவரை தாக்கினார்கள். முகமூடி அணிந்த ஒரு கொள்ளையர் ஓட்டுநர் மில்ஸை தடுக்க ராயலின் என்ஜின் கேபினுக்குள் நுழைந்தார். மில்ஸ் அவரோடு சண்டையிட முயன்றபோது மற்றொரு கொள்ளையன் அவரது தலையில் தாக்கியதால் அவர் மயக்கமடைந்து விழுந்தார். மில்ஸுக்கு தலையிலிருந்து நிறைய ரத்தம் வழிந்தது. ரயிலின் முன்பக்க 2 பெட்டிகளில் பணம் மற்றும் அதிக மதிப்புள்ள பார்சல்கள் வைக்கப்பட்டிருப்பதாக கொள்ளை கும்பலுக்கு ரயிலுக்குள் இருந்த ஒருவரே தகவல் கொடுத்திருக்கிறார். அது வங்கி விடுமுறை நாட்களை தொடர்ந்து வந்த வார இறுதி என்பதால் வழக்கத்தை விட அதிக போலீசார் யாரும் ரயிலில் இல்லை. என்றாலும் 70க்கும் மேற்பட்ட தபால் துறை ஊழியர்கள் ரயிலில் இருந்தார்கள். ஆனால் அதில் பெரும்பாலானோர் பின்புற கடைசி பெட்டிகளில் கடிதங்களை வரிசைப்படுத்துவதில் மும்முரமாக இருந்தார்கள். ரயிலின் செயல்பாடு மற்றும் அமைப்பை ஏற்கனவே அறிந்திருந்த ஊழியர்கள் பணம் இருந்த கம்பார்ட்மெண்ட்டுகளை தவிர மற்ற கம்பார்ட்மெண்ட்டுகளை கலற்றிவிட்டு ரயிலை வேறு இடத்துக்கு ஓட்டிச் செல்லும் நோக்கத்தில் செயல்பட்டார்கள். பணப்பைகள் உள்ள 2 பெட்டிகளையும் விரைவாக மற்ற பெட்டிகளிடம் இருந்து பிரித்தார்கள். 1 மைல் தொலைவில் உள்ள பிரைட்போ ரயில் பாலம் வரை ரயிலையும் 2 கம்பார்ட்மெண்ட்டுகளையும் மட்டும் ஓட்டிச் செல்வதை அவர்கள் நோக்கம். அங்குதான் பணப்பைகளை ஏற்றுவதற்கான லேண்ட் ரோவர் வாகனங்கள் தயாராக நிறுத்தப்பட்டன. ரயிலை ஓட்ட அவர்களது குழுவில் ஒரு டிரைவர் இருந்தார். ஆனால் அவரால் அந்த குறிப்பிட்ட ரயிலை இயக்க முடியவில்லை. இதனால் அவர்கள் காயமடைந்த ஓட்டுநர் ஜாக் மில்ஸை தரையிலிருந்து தூக்கி ரயிலை ஓட்டு ஓட்டு என்று மிரட்ட வேண்டியிருந்தார். அவர் ரயிலை 1 மைல் தொலைவில் கொள்ளை கும்பலின் மற்ற உறுப்பினர்கள் காத்திருந்த இடத்துக்கு கொண்டு சென்றார். மற்ற 8 அல்லது 9 பெட்டிகள் தனியே பிரிந்தன. தபால் துறை ஊழியர்களுக்கு தாம் இருந்த பெட்டிகள் பிரிந்தது கொஞ்சமும் தெரியவில்லை. ரத்தம் வழிந்து கொண்டிருந்த மில்ஸிடம் பிரைட்கோ பிரிட்ஜில் ரயிலை நிறுத்த சொன்னார்கள். மீதமுள்ள கொள்ளை கும்பல் பெட்டிகளுக்குள் நுழைந்து அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த தபால் அலுவலக ஊழியர்களை மிரட்டி தரையில் குப்புறப்படுத்தி வைத்தார்கள். மில்ஸ் மற்றும் விட்பி இருவருக்கும் கைவிலங்குகள் மாட்டப்பட்டது. ஒரு மனித சங்கிலியை உருவாக்கி 2.5 டன் எடையுள்ள பணம் அடங்கிய 120 சாக்கு பைகளை அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லேண்ட் ரோவர் வாகனங்களில் விரைவாக ஏற்றினார்கள். ரயிலில் இருந்த தபால் அலுவலக ஊழியர்களை அசையாமல் இருக்க வேண்டும் என்றும் அடுத்த 1 மணித்தியாலத்துக்கு போலீஸை தொடர்பு கொள்ள முயற்சிக்க கூடாது என்றும் மிரட்டி உத்தரவிட்ட கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றார்கள். இவ்வளவு துணிச்சலாக மேற்கொள்ளப்பட்ட அந்த திருட்டும் கொள்ளையடிக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான பணமும் பிரிட்டன் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. அதைத் தொடர்ந்து வந்த வாரங்களில் குற்றவாளிகளை தேடும் காவல்துறையின் முயற்சிகளை விவரிக்கும் பரபரப்பான தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டன. கொள்ளை சம்பவம் கச்சிதமாக திட்டமிடப்பட்டு செயல்பட

வழங்கப்பட்டும் கூட ஒரு வருடத்துக்குள் பெரும்பாலான கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணையை எதிர்கொண்டார்கள். 15 பேரில் கொள்ளைக்கு திட்டமிட்டு தலைமை தாங்கிய புரூஸ் ரேனால்ட்ஸ் உட்பட 12 பேர் பிடிபட்டார்கள். அவர்களுக்கு மொத்தம் 307 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றவாளிகளில் இருவர் திடீரென சிறையிலிருந்து தப்பிச் சென்றதால் அவர்கள் பொதுமக்களிடையே மிக பிரபலமானார்கள். கொள்ளையர்களின் செயல்களை பொதுமக்களுள் பலர் ஹீரோயிசம், வீரதீர செயலாக கருத தலைப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து பல நாவல்களும் திரைப்படங்களும் தொலைக்காட்சி தொடர்களும் வெளிவந்திருக்கின்றன. அந்த குழுவில் முக்கிய அங்கம் வகித்த சார்ல்ஸ் வில்சன் 4 மாதங்களுக்கு பிறகு சிறையிலிருந்து தப்பினார். 4 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த பிறகு கனடாவில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். மேலும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். தண்டனை விதிக்கப்பட்ட 15 மாதங்களுக்கு பிறகு ரானி பீக்ஸ் லண்டனின் வென்ஸ்வர்த் சிறையிலிருந்து ஒரு கயிற்றை பயன்படுத்தி தப்பினார். அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டார். மேலும் ஸ்பெயின், ஆஸ்திரேலியா மற்றும் பிரேசிலில் சில காலம் வசித்தார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பித்து வந்தார். 2001 ஆண்டில் அவர் தானாக முன்வந்து மருத்துவ சிகிச்சைக்காக பிரிட்டன் திரும்பினார். மீதமுள்ள சிறை தண்டனையை அவர் அனுபவித்தார். காவல்துறை தலைமறைவாக இருந்த 3 கொள்ளையர்களையும் இறுதியாக கைது செய்தது. கொள்ளைக்கு தலைமை தாங்கியவர் என்று கருதப்பட்ட புரூஸ் ரெனால்ட்ஸ் 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தார். அதன் பிறகு பிரிட்டன் திரும்பிய போது அவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் 10 ஆண்டுகள் மட்டுமே சிறை தண்டனை அனுபவித்தார். பின்பு விடுவிக்கப்பட்டார். மற்றொரு குற்றவாளி ரொனால்டு பஸ்டர் எட்வர்ட்ஸ் கொள்ளையை தொடர்ந்து மெக்சிகோவுக்கு தப்பிச் சென்றார். அவர் 1966 சரணடைந்தார். 9 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். கொள்ளை கும்பலைச் சேர்ந்த மற்றொரு நபரான ஜேம்ஸ் ஒயிட் 3 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தார். பிறகு கென்ட் என்ற இடத்தில் பிடிபட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். அவர் 1975 விடுவிக்கப்பட்டார். இருப்பினும் சிறையிலிருந்து வெளிவந்த அவர்களுள் பலர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வெவ்வேறு குற்றங்களுக்காக மீண்டும் சிறைக்கு சென்றார்கள். கொள்ளையர்களில் பெரும்பாலானவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டாலும் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தின் பெரும்பகுதிக்கு என்ன நடந்தது என்பதும் பிடிபடாத 4 கொள்ளையர்கள் எங்கே போனார்கள் என்பதும் இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. இந்த கும்பலை தவிர இந்த கொள்ளையை திட்டமிட வேறு பலர் உதவி இருக்க வேண்டும் என்பதால் அவர்கள் யாரும் இதுவரை பிடிபடவில்லை. அதே போல ரயிலின் உட்புற அமைப்பு செயல்பாடு தொடர்பாக ரயிலில் பணி செய்த ஒருவரே தகவல் அளித்திருக்க வேண்டும் என்பதால் அவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இதன் காரணமாக இந்த சம்பவம் தொடர்பான மர்மங்கள் இன்று வரை தொடர்கின்றன. மர்மங்கள் ஒரு தொடர்கதை.

0: மர்மங்கள் ஒரு தொடர்கதை தொடரில் 1963 ஆண்டு லண்டன் ராயல் மெயில் ட்ரெயினில் நடந்த கொள்ளை சம்பவத்தை முன்வைத்தவர் இரா சத்யநாதன் அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசல். நேயர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் நடக்கும் செய்திகளை சம்பவங்களை உலகம் முழுவதும் தமிழ் மொழியில் கொண்டு செல்லும் ஒரே ஒலிபரப்பு SBS தமிழ். ஒரே இணையதளம் SBS தமிழ், sbs.com.au/tamil. நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடரும் விளம்பரங்கள் பாடல்களை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது
1: தலையெட்டு கேர் என்ற பொழுது எங்கள் சமூகத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, கேன்சர் உள்ள ஆக்களுக்கு தான் தலையெட்டு கேர் கொடுப்பதுண்டு. அப்படி என்றில்லை, சில நோய்கள் வந்து குணப்படுத்த முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். சில விதமான கேன்சர் கம்ப்ளீட்லி கியூரபிளாயும் இருக்குது.
0: பாலியேட்டிவ் கேர் இறுதி கால சிகிச்சை குறித்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு, அதோடு ஆஸ்பராகஸ் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் அறிந்து கொள்ள உள்ளோம்.
2: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
3: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
4: SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் ஃபேஸ்புக்.

0: நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆஸ்பராகஸை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் அதை எவ்வாறு உண்ணலாம் என்பது பற்றியும் விளக்குகிறார் பிரபல சமையல் கலை மற்றும் கேக் வடிவமைப்பு நிபுணர் சாந்தா ஜெயராஜ் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம். நேயர்களே, இந்நிகழ்ச்சி ஒரு மறு ஒளிபரப்பு.
1: வணக்கம் திருமதி சாந்தா ஜெயராஜ் அவர்களே.
2: வணக்கம் ரேணுகா.
1: நலத்தை பற்றிய ஒரு செய்முறையோடு வந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எங்களது நலத்துக்கு என்ன செய்முறையோடு வந்திருக்கிறீர்கள்?
2: முக்கியமான ஒரு காய்கறி வகையை பற்றி நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். அதாவது அஸ்பரகஸ். அஸ்பரகஸ் வந்து அநேகமாக ஒரு ஒரு இது ஒரு குச்சி போன்றது ஒரு காய்கறி வகை. ஆனால் இதில் வந்து குவிந்து கிடக்கும் ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அஸ்பரகஸில் நார் சத்து, அதாவது ஃபைபர் நிறைய அடங்கி இருக்கிறது. இதனால் உணவு ஜீரணமாகுவதற்கு இது உதவி புரிவதோடு மலச்சிக்கல் ஏற்படாமலும் தடை செய்கிறது. இதில் பொதிந்திருக்கும் வைட்டமின் கே எலும்பு சம்பந்தமான வியாதிகளான மூட்டுவலி, மூட்டு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோபரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற வியாதிகள் ஏற்படாமல் பாதுகாக்க இது உதவுகிறது. ஒரு கோப்பை அளவு அஸ்பரகஸில் நமது அன்றாட தேவைக்கான வைட்டமின் கே 70% அடங்கியிருக்கிறது. அஸ்பரகஸில் இருக்கும் இரும்பு சத்து நமது எலும்புகளும் மூட்டுகளும் பலப்படுத்தப்படுவதற்கும் சீராக வளைந்து கொடுப்பதற்கும் உதவி புரிகின்றது. இதில் இரும்பு சத்தும் நிறைய அடங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அஸ்பரகஸில் ஃபோலேட் என்று சொல்லப்படுகின்ற வைட்டமின் B9 நிறைய இருக்கின்றது. பெண்களின் கர்ப்ப காலத்தில் அவர்களது ஆரோக்கியத்துக்கு இந்த ஃபோலேட் அதிக அளவில் தேவைப்படுகிறது. அஸ்பரகஸில் இவை மட்டுமல்ல, இன்னும் வைட்டமின் A, C, E ஆகியவையும் குரோமியம் என்னும் உலோகச்சத்தும் கூட அடங்கி இருக்கின்றது. பாருங்கள், இந்த சின்ன குச்சி போன்ற இந்த காய்கறியில் எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் அதன் அற்புதம் நமக்கு விளங்குகின்றது. இந்த குரோமியமானது நீரழிவு நோய் வாய்ப்பட்டவர்களுக்கும் நீரழிவு நோயின் வாயில் உள்ளவர்களுக்கும், அதாவது பார்டர் லைனில் இருக்கின்றோம் என்று சொல்கிறவர்களுக்கும் கூட அதை தடை செய்யக்கூடிய நன்மையை கொடுப்பதாக இது இருக்கின்றது. சீராக இன்சுலின் சுரப்பதற்கும் இரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸை அணுக்களினூடே கொண்டு செல்வதற்கும் இந்த குரோமியம் துணை புரிகின்றது. அஸ்பரகஸின் மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்னவெனில், இது எலும்பு, மார்பகம், பெருங்குடல், சுவாசப்பை ஆகிய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் கொண்டதாக இருக்கின்றது. அஸ்பரகஸில் அஸ்பரஜின் எனப்படுகின்ற அமினோ அமிலம் இயற்கையாகவே அமைந்திருக்கின்றது. இந்த அஸ்பரஜின் சிறுநீரை நமது உடலில் இருந்து அதிக அளவில் வெளியேற்ற வாய்ப்பளிப்பதோடு நமது உடலில் இருக்கின்ற அதிகப்படியான உப்பினை வெளியேற்றவும் உதவுகின்றது. இது இருதயத்துக்கு நன்மை பயக்கின்றது. அஸ்பரகஸின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவெனில், இது ஞாபக சக்தியை தூண்டுவதற்கும் எதனையும் அறியும் ஆற்றல், புலன் உணர்வுகள், திறம்பட செயலாற்றல் போன்றவற்றிற்கும் பெரிதும் உதவுகிறது. நமது உயிர் அணுக்கள் விரைவில் பழுதுபடாமல் பாதுகாக்கும் தன்மையும் அஸ்பரகஸில் இருக்கும் ஆன்டிஆக்சிடன்ஸுக்கு, அதாவது ஆன்டிஆக்சிடன்ஸ் என்று நாம் கூறும் போது பிறப்பொருள் எதிரிகள் எனலாம், நோய் எதிர்ப்பாக்கிகள் என்று கூறலாம், இவை நிறைய இந்த அஸ்பரகஸில் இருக்கின்றது. இதனால் அஸ்பரகஸை உணவில் சேர்த்துக் கொள்பவர்கள் தங்கள் இளமையை பாதுகாத்துக் கொள்ள முடிகிறது.
1: இப்ப நீங்க இவ்வளவு நன்மை இருப்பதாக நீண்ட ஒரு பட்டியலையே தந்திருக்கிறீர்கள். இவ்வளவு நன்மை இருக்கின்ற அந்த மரக்கறியை இந்த மனத்தினால் பலர் விரும்புவதில்லை, அதற்கு என்ன செய்யலாம்?
2: மனம் என்பது அந்த அளவுக்கு இது மோசமான ஒரு மனம் என்று சொல்வதற்கு இல்லை, எல்லாமே பழக்கத்தில் வர வேண்டியது. அதாவது முதல் முதலாக நான் கொத்தமல்லி இலையை பாவனைக்கு எடுக்கும் போது, அதாவது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்து கொத்தமல்லி தலையை பாவிக்கு எடுத்த போது எனக்கு மூட்டை பூச்சி மனம் போலதான் இருந்தது. ஆனால் இன்று கொத்தமல்லியை நாங்கள் உபயோகப்படுத்தாத செய்முறைகள் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கொத்தமல்லி இலை நமது உணவுகளில், உணவு செய்முறைகளில் இடம்பெற்று விட்டது. அதே போலத்தான் எல்லாம் பழக்கத்தில் வருவது. ஒரு தடவை, இரண்டு தடவை நீங்கள் எடுத்து அது சாப்பிட்டு பழகிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இது ஒரு பெரிய மனமாக.
3: SBS South Asian. Your news from here and hits from home. SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
2: கூட்டீர்கள் என்றால் அதன் சத்தெல்லாம் ஓடியே போய்விடும். எனவே இது வந்து சாதாரணமாக ஸ்டர் ஃப்ரை அல்லது பச்சையாக சலட் வகைகளில் தான் நீங்கள் சாப்பிடலாம். அப்படி ஸ்டர் ஃப்ரை செய்யும் போது நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், கொஞ்சம் பூண்டு பொடியாக நறுக்கி அதை முதலில் கொஞ்சம் அந்த ஃப்ரை பேனில் போட்டு நீங்கள் வதக்கிய பின்னர் இந்த அஸ்பரகஸை அதில் போட்டு வதக்கி எடுத்தீர்கள் என்றால் ஒரு நிமிடம் கூட நீங்கள் அதில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மணம் அதற்கு எடுபட்டு விடும். அதே நேரம் அஸ்பரகஸும் அளவுக்கு அதிகமாக வெந்து போகாது. அளவுக்கு அதிகமாக வேக வைத்த உணவுகளில் ஆரோக்கியம் சத்துக்கள் என்பது மிகவும் குறைவு என்றுதான் நான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு அஸ்பரகஸ் செய்முறை ஒன்று, அதாவது ஒரு மிக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு செய்முறையை நான் உங்களுக்கு இன்று தருவதாக இருக்கின்றேன். அதை நீங்கள் குறித்து கொண்டால் நல்லது என்றும் நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக தேவையான பொருட்களையும் செய்முறையையும் சொல்லுங்கள்.
2: இந்த அஸ்பரகஸ் சமையலில் அதிகளவு எண்ணெய் சேர்க்காமல் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு சில நிமிடங்கள் வாட்டி எடுத்து அதில் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சமாக எலுமிச்சம் சாறு புழிந்து சாப்பிட்டீர்கள் என்றால் அந்த மணமும் இருக்காது, சுவையும் நன்றாக இருக்கும். காலை உணவாக இது எடுத்துக்கொள்வது நல்லது. தனிப்பட்டு இது மட்டும் சாப்பிட முடியாதவர்கள் ஒன்றோ அல்லது இரண்டோ முட்டைகளில் புல்சை அல்லது ஒம்லெட் செய்து சாப்பிடலாம். சாதாரணமாக அஸ்பரகஸும் முட்டை ஒன்றோ அல்லது இரண்டோ புல்சை மாதிரி செய்து நீங்கள் காலை உணவாக சாப்பிட்டால் அது உங்களுக்கு தாராளமாக போதும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் முட்டையில் நிறைய புரதச்சத்து இருக்கின்றது. அதே சமயம் அதற்கு சமப்படுத்தும் அளவுக்கு மற்ற வைட்டமின்கள் அனைத்தும் அஸ்பரகஸில் இருக்கின்றது. இப்போது ஆம்லெட் செய்முறையை பார்ப்போம். இந்த அஸ்பரகஸை நீங்கள் சுத்தம் செய்யும் போது அதன் கீழ்ப்பகுதி தண்டு கொஞ்சம் கனமானதாக இருக்கும். அதை நீங்கள் வெட்டி எடுத்து விட வேண்டும். ஒரு கட்டு அஸ்பரகஸில் கீழ்த்தண்டு பகுதியில் ஒரு 1.5 அங்குல அளவு வெட்டி எடுத்து விட்டு மிகுதியை நீரில் நன்கு அலசி சிறு துண்டுகளாக நறுக்கி கொண்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, அளவான உப்பு, மிளகு சேர்த்து 2 முட்டைகளை நன்கு அடித்து அதனுடன் இந்த அஸ்பரகஸை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சிறிய அளவில் நல்லெண்ணெய் அல்லது ஒலிவ் ஆயில் அல்லது மாஜரின், இது எதுவுமே இல்லாவிட்டால் ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர், இதை ஒரு நீங்கள் ஃப்ரை பேனில் சூடேற்றி ஆம்லெட்டாக பொறித்து எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தீர்கள் என்றால் அது காலை உணவுக்கு உங்களுக்கு பொருத்தமானதாகவும் இருக்கும், ஏதுவானதாகவும் இருக்கும். அதை சாதாரணமாக முட்டை ஆம்லெட்டாக மட்டும் சாப்பிட விரும்பாதவர்கள் ஒரு ஸ்லைஸ் பிரெட் அதாவது பானுடன் நீங்கள் சாப்பிடலாம், அல்லது ஒரு பன், சின்ன பன் அதோடு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அப்படி சேர்த்தால் உங்களுக்கு தேவையான மாப்பொருளும் உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய மாப்பொருளும் அதோடு சேர்ந்து கொள்கிறது.
1: மிக்க நன்றி சாந்தா ஜெயராஜ் அவர்களே. பயனுள்ள, அதே நேரம் உடலுக்கு மிகவும் நன்மை தருகின்ற ஒரு செய்முறையை சொன்னீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு செய்முறையோடு இன்னும் பல விஷயங்களோடு உங்களை சந்திப்போம்.
2: மிக்க நன்றி ரேணுகா.

0: அஸ்பராகஸை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் அதை எவ்வாறு உண்ணலாம் என்பது பற்றியும் விளக்கியவர் பிரபல சமையல் கலை மற்றும் கேக் வடிவமைப்பு நிபுணர் சாந்தா ஜெயராஜ் அவர்கள். அவரோடு உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம்.
1: நேயர்களே, உங்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் SBS தமிழ் தேசிய ஒலிபரப்பின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் என்பதை நாம் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை தானே. உங்கள் திட்டு குட்டு பூச்சண்டு எதுவானாலும் சொல்லுங்கள் அல்லது எழுதுங்கள். உங்கள் கைபேசியில் நாங்கள் இருக்கிறோம்.
2: எப்பொழுதும் எங்கு சென்றாலும் உங்கள் கைபேசியோடு நாங்களும் வருகிறோம்.
3: facebook.com/sbstamil.
4: செய்திகள், நாட்டு நடப்புகள், புதினங்கள், கருத்துக்கள், விமர்சனங்கள்
0: அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது Facebook.
1: எம்மோடு Facebookல் இணையுங்கள். உங்களது கதைகளை வாழ்வை எங்களோடு பகிர வாருங்கள்.
3: facebook.com/sbstamil. SBS தமிழ் Facebook உங்களோடு பயணிக்க இப்பொழுதே லைக் செய்யுங்கள்.
0: facebook.com/sbstamil. நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு திரை இசைப்பாடல். விருமன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பில் பாடலை பாடுகிறார்கள் ஸ்ரீராம் மற்றும் யுவன் சங்கர் ராஜா.

0: SBS Food உலகின் பல பாகங்களிலிருந்தும் சுவையான உணவு குறித்த செய்திகளையும் செய்முறைகளையும் உங்களுக்கு எடுத்து வருகிறது. SBS Food சேனல் 33 24 மணி நேரமும் கண்டு கழியுங்கள்.
1: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
2: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
0: SBS வானொலி செய்திகள், நாட்டு நடப்புகள், எழுச்சியூட்டும் கதைகள் அனைத்தும் உங்கள் மொழியில். பேசி பரிமாறுவோம். sbs.com.au/tamil. பாலியேட்டிவ் கேர் இறுதிக்கால சிகிச்சை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த பாலியேட்டிவ் கேர் வாரம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. இவ்வாண்டு பாலியேட்டிவ் கேர் வாரம் மே மாதம் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. பாலியேட்டிவ் கேர் இறுதிக்கால சிகிச்சை என்றால் என்ன, இந்த சேவையை யாரெல்லாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம், அதற்கான நடைமுறை என்ன போன்று பாலியேட்டிவ் கேர் குறித்து பல கேள்விகளுக்கு அடுத்ததாக பதில் தருகிறார் முதியோர் நல வைத்தியர் டாக்டர் பூரணி முருகானந்தம் அவர்கள். நேர்களே, இந்நிகழ்ச்சி ஒரு மறு ஒலிபரப்பு. வணக்கம் டாக்டர் பூரணி அவர்களே.
3: வணக்கம் செல்வி.
0: பாலியேட்டிவ் கேர் பற்றி தான் நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம். முதலில் பாலியேட்டிவ் கேர் என்றால் என்ன என்று சொல்லுங்கள், அது யாருக்கு தேவைப்படும் என்பதனையும் விளங்கப்படுத்துங்கள்.
3: இப்ப ஒருவருக்கு லைஃப் லிமிட்டிங் இல்னஸ் என்று வந்தார், உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்துட்டது, அதை முற்று முழுதாக குணப்படுத்த முடியாது, அதனால் எங்களுக்கு போக போக உடல்நிலை தளர்ந்து இறுதியில் இறப்பு தான் முடியும் என்ற ஒரு நிலைமை வரும் பொழுது எங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து அவர்களின் குணங்குறிகளை நோக்கி செலுத்துவது, அதைத்தான் பாலியேட்டிவ் கேர் என்று சொல்லுறது. சில பேருக்கு பெயின் ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், அல்லது வேறு சில பல சிம்டம்கள் இருக்கலாம். இப்ப அந்த சிம்டம்களை மெயினா நாங்கள் மருந்து கொடுத்தோ அல்லது சப்போர்ட் கொடுத்தோ அவைகளை சுகமாக வைத்திருப்பது. பாலியேட்டிவ் கேர் என்ற பொழுது எங்கள் சமூகத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, கேன்சர் உள்ளாக்களுக்கு தான் பாலியேட்டிவ் கேர் கொடுப்பதுண்டு. அப்படி என்றில்லை, சில நோய்கள் வந்து குணப்படுத்த முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். சில விதமான கேன்சர் கம்ப்ளீட்லி கியூரபிளாயும் இருக்குது, சில விதமான கேன்சர் வந்து சில ட்ரீட்மெண்ட் எடுத்து அது ஃபெயில் பண்ணிக்கல, கட்டுப்பாட்டுக்கு அடங்க முடியவில்லை என்ற நிலைமை வர்ற கேன்சர்ஸும் இருக்கு. அதை தவிர வேறு சில வருத்தங்களும் இருக்கிறது. முதியோர்களை பொறுத்தவரையில டிமென்ஷியான்றது ப்ரோக்ரஸ் பண்ணி இறுதி கட்டத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு மாற்றுவதற்கு மருந்துகள் எங்களுக்கு இல்லை. அப்ப அவர்களின் குணங்குறிகளை ஆராய்ந்து அதற்குரிய உதவிகளை செய்வதுதான் எங்களுக்கு கோல்ஸ் ஆஃப் கேர் என்று வரும். அதை தவிர நியூரோ டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ் என்று சொல்றது, நீங்க மோட்டோ நியூரோன் டிசீஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுகள் வந்து எங்களுக்கு மருத்துவத்தில் குணப்படுத்துவதற்கு வழியில் அந்த நேரத்தில் அவர்களுக்குரிய எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்து அவர்களின் குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு என்ன விதமாக உதவி செய்ய முடியுமோ அப்படி செய்யறது பாலியேட்டிவ் கேர்.
0: சரி, பாலியேட்டிவ் கேரை எங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள், அதனை பெற்றுக்கொள்வது எப்படி, அதற்கான நடைமுறை என்ன என்பதனையும் விளங்கப்படுத்துங்கள்.
3: பாலியேட்டிவ் கேர் என்றது முதலாவது நீங்கள் ஒரு மருத்துவரோட தொடர்புடையவர்களாக இருப்பீர்கள். அப்படி ஒரு லைஃப் லிமிட்டிங் இல்னஸ் ஒன்று வரைக்குள்ள பொதுவாக ஆன்காலஜிஸ்டா இருக்கலாம், அல்லது ஒரு ஜீரியாட்ரிஷனா இருக்கலாம், அல்லது உங்களோட ஜிபியோட தொடர்பு கொண்டு இருப்பீர்கள், அல்லது ஒரு நியூரோலஜிஸ்டா இருக்கலாம், கார்டியோலஜிஸ்டா இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். அவர்கள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறார்கள், உங்கள் வருத்தம் வந்து நாங்கள் மாற்ற முடியாத நிலைக்கு வந்து விட்டோம், எங்கள் நோக்கம் முழுவதும் உங்களை சிம்டம்கள்ல இருந்து எவ்வாறு உங்களுக்கு உதவி செய்வது என்பது. அப்ப அதுதான் உங்களுக்கு முதல் ஒரு அந்த பாலியேட்டிவ் கேர் என்ற ஒரு வேர்ட் ஒரு ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படும். அதற்கு பிறகு அந்த பாலியேட்டிவ் கேரை பெற்றுக்கொள்வதற்கு பல விதமான சந்தர்ப்பங்கள் உள்ளது. ஒன்று வந்து சில நேரம் உங்களுக்கு ரிஃபர் பண்ணுவீனம் பாலியேட்டிவ் கேர் ஸ்பெஷலிஸ்டுக்கு, சில நேரம் அந்த ஸ்பெஷலிஸ்டாலேயே உங்கள் குணங்குறிகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். மெயினான மருத்துவர் வந்து உங்கள் லோக்கல் ஜிபியா இருப்பினம்.
0: பாலியேட்டிவ் கேரை நாங்கள் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ளலாமா அல்லது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமா? பாலியேட்டிவ் கேரின் வகைகளை சொல்லுங்களேன்.
3: பாலியேட்டிவ் கேர் என்பது வந்து பலவிதமான இடங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது வீட்டிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறது, உங்களுக்கு ஒரு நிலைமை வந்து விட்டது, இந்த வருத்தம் மாற்ற முடியாத ஒரு வருத்தம், உங்களுக்கு பாலியேட்டிவ் கேர், அதாவது நாங்கள் சிம்டம் மேனேஜ்மெண்ட் தான் இப்ப ஃபோக்கஸ் பண்றோம், ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஒரு கொஞ்ச காலம் சந்தோஷமா இருக்கலாம், பிற ஒரு காலத்துல உங்கள் உடல் நிலை பாதிப்படைந்து கொண்டு போகும்போது எங்கு இருந்து உங்கள் இறுதி நாட்களை கழிக்க விருப்பம் என்ற ஒரு கேள்வி கேட்கிறோம் நாங்கள். அப்ப அதுல பொதுவா ஆக்கள் சொல்றவே தங்களுக்கு வீட்டுல இருக்கத்தான் விருப்பம் உண்டு, வீட்டுல இருக்கிறது ஒரு ஆப்ஷன் ஆயிருக்கும், அல்லது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எனக்கு சேஃபா ஃபீல் பண்றேன்னு சொல்லுவினோம். இப்ப ஹாஸ்பிட்டல் ஒரு ஆப்ஷன் இல்லையென்று சொன்னா ஹாஸ்பிஸ், ஹாஸ்பிஸ்ன்றது வந்து ஒரு ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணின ஒரு இடம், அங்க வந்து பாலியேட்டிவ் கேர் வாங்குற எல்லா விதமான நோயாளிகளையும் அங்கு இருப்பவர்கள் பார்த்து கொள்வார்கள். சில வயது போனவர்கள் ரெசிடென்சியல் கேர், அதாவது ஏஜ் கேர் ஹோமிலையும் அந்த பாலியேட்டிவ் கேரை பெற்றுக்கொள்ள முடியும்.
0: இந்த சேவையை பெற்றுக்கொள்ள கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டுமா?
3: இந்த சேவையை பெற்றுக்கொள்ள கட்டணம் ஒன்றும் செலுத்த தேவையில்லை. இது வந்து முற்றுமுழுதாக மெடிக்கேரில் கவர் பண்ணப்படும்.
0: ஒருவர் வீட்டில் இருந்தபடியே பாலியேட்டிவ் கேர் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று முடிவு செய்தார் என்றால் அவர் பின்னர் ஒரு காலத்தில் அதை மருத்துவமனைக்கு மாற்ற முடியுமா?
3: நிச்சயமாக நிச்சயமாக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வெரி பிளெக்சிபிள். ரெண்டு விதமாயும் நான் பார்த்திருக்கிறேன். இப்ப வீட்டுல இருந்து பாலியேட்டிவ் கேர் எடுத்து அவர்களின் உடல் தளர்ந்து போக அவர்களை சப்போர்ட் பண்ண வேணும். இப்போ ஒவ்வொரு நாளும் அவர்களை சில நேரம் தூக்கி டாய்லெட்டுக்கு கூட்டு கொண்டு போக வேண்டும், குளிக்க வாக்குறது, கனவிதமான தேவைகள் இருக்குது. அப்ப நாங்கள் முதல் செய்யலாம் என்று நினைத்த எங்களுக்கு சில நேரம் செய்ய இயலாமல் போயிருக்கு. இந்த நிலையிலும் நீங்கள் ஒரு ஹோம் கேர்ல இருந்து பாலியேட்டிவ் கேர் சர்வீஸோட லிங்க் பண்ணி இருந்தா அவை அந்த நேரத்துல குடும்பத்தால் பார்க்க முடியாத நேரத்துல அவர்கள் வந்து வீட்டில இருந்து ஹாஸ்பிஸுக்கு கொண்டு போகிற வசதியும் இருக்கிறது. இல்லை என்று சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவர்களை பார்க்கக்கூடிய வசதிகளும் இருக்கிறது. சில நேரம் நர்சிங் ஹோம்ல இருக்கிறாக்கள் வந்து ஃபேமிலி கடைசி ஃபியூ டேஸ் அதே வாண்டட்டு அவை வீட்டை வந்து கழிக்க வேணும்னு சொன்னா அவர்களை வீட்டையும் திருப்பி கூட்டி கொண்டு வரக்கூடியதான ஒரு சந்தர்ப்பமும் இருக்கிறது. அப்ப ஒரு நிலையிலிருந்து மற்ற நிலைக்கு எப்பொழுதும் மாற்றக்கூடியதாக இருக்கும். அது வந்து நோயாளியினதும் குடும்பத்தினரதும் விருப்பங்களை பொறுத்தது, மற்றது அவைலபிலிட்டிஸையும் பொறுத்தது. இப்ப கேர்ல எல்லாம் பெட்ஸ் அவைலபிளா இருக்கணும், ஆனா அந்த பிளெக்சிபிலிட்டிஸ் எப்பவும் இருந்து கொள்ளும்.
0: பாலியேட்டிவ் கேரில் இருப்பவர்களை பராமரித்து பார்த்து கொள்ளும் கேரர்ஸ் அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் அதனை சொல்லுங்கள்.
3: பாலியேட்டிவ் கேர்ல நீங்கள் ஒரு ஆளை பார்த்து கொண்டிருக்கேக்க நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு நோய் ஒன்று இருக்கிறது, நோய்க்குரிய குணங்குறிகள் இருக்கும், அதை தவிர அவைக்குரிய டே டு டே கேர் செய்ய வேண்டி வரும். மற்றது இவ்வளவுத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கேக்க ஆஸ் அ கேர உங்களுக்கும் சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட்ல இருப்பீங்க. மற்றது வீட்டுல சின்ன பிள்ளைகள் அவையல் எல்லாம் இருந்தா அவைகளுக்கும் உங்களுக்கு தனிய அவரை மட்டும் பாக்குற பொறுப்பண்டி இல்ல, மிச்ச குடும்ப பொறுப்புகளும் இருக்கும். கேரர்ஸ் வந்து பாரதூரமான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியதான நிலைமைகள் இருக்கும். அப்ப இவையலுக்குரிய சப்போர்ட் பாலியேட்டிவ் கேர் சர்வீஸ் டீம்ஸ் வந்து கொடுக்கும். நோயாளிக்குரிய பாலியேட்டிவ் கேர் டீமோட கனெக்ட் பண்ணி இருந்தா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது, ஓ இவர் பெயின்ல இருக்கிறார் போல இருக்கு, நான் கொடுக்குற மருந்து காணாம இருக்குது, என்ன செய்யலாம். ஒரு குழப்பமான நிலையில உங்களுக்கு ஒரு போன் நம்பர் தந்திருப்பேன், அவையோட நீங்க கதைக்கலாம். இவரை தூக்கி பறிக்கிறதுக்கு இயலாம இருக்குது, ரெகுலர் கட்டில இருந்து தூக்கி இயலாம இருக்குதுன்னு சொன்னா அந்த பாலியேட்டிவ் கேர் சர்வீஸ்ல இருந்து ஒரு ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட வீட்டை வர பண்ணி அவர்கள் வந்து உங்கள் வீட்டை ஒரு கால ஆராய்ந்து அவர்கள் வந்து சொல்லுவார்கள், ஓ இவைக்கு ஹாஸ்பிட்டல் பெட் தேவையா இருக்குது அல்லது ஒரு ஷவர் சேர் தேவையா இருக்குதுன்னு சொன்னா அவர்கள் வந்து உங்களை கைட் பண்ணுவார்கள், இங்க இருந்து அந்த சாமான்களை எடுத்து இலகுவாக்கலாம் என்ற வழிமுறைகளை சொல்லுவார்கள். அப்போ இது வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும்.
0: பாலியேட்டிவ் கேர் டீம் அந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்பதனை சொல்லுங்களேன்.
3: சோ பாலியேட்டிவ் கேர் டீம் முக்கியமான ஆள் உங்களோட ஜிபி டீம் பாக்க, ஜிபி தான் உங்களோட மெயின் ஆள், அவருக்கு தான் எல்லாம் தெரியும். மற்றது பாலியேட்டிவ் கேர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பினும் அதுக்குள்ள பாலியேட்டிவ் கேர்ல சோசியல் ஒர்க்கர், ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட், பிசியோ தெரபிஸ்ட், மல்டி டிசிப்ளினரி டீம் சொல்றது, நர்சஸ், எல்லா விதமான ஹெல்த் டீம் மெம்பர்ஸும் இருப்பினும் உங்களுக்கு எது தேவையோ அவர்களை நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்கள் பொது மருத்துவருடன் கதைத்து அவர்கள் மூலமாகவோ அல்லது பாலியேட்டிவ் கேர் டீம் உடன் கதைத்து நீங்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
0: பாலியேட்டிவ் கேரில் இருப்பவர்களை லிவிங் வில் என்று சொல்லப்படுகின்ற அட்வான்ஸ் கேர் டிரெக்டிவ் ஒன்றை எழுதி வைப்பது முக்கியம் என்று சொல்லப்படுகிறது, அது அவசியமா? அதனை விளங்கப்படுத்துங்கள்.
3: உண்மையா சொல்ல போனா பாலியேட்டிவ் கேர் இருப்பவர்கள் தான் லிவிங் வில் என்று சொல்லப்படுகின்ற அட்வான்ஸ் கேர் டிரெக்டிவை எழுதி வைக்க வேண்டும் என்றில்லை, எல்லாருமே அதை எழுதி வைக்க வேண்டியது முக்கியம். அட்வான்ஸ் கேர் டிரெக்டிவ் என்று சொல்லிக்கல, எங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு காரணத்தால எங்களால சொந்தமாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில எங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தா நாங்கள் எங்களுக்கு எப்படி எங்களை பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுதே யோசிச்சு முன்கூட்டியே யோசிச்சு நாங்கள் அதற்குரிய எங்கள் விருப்பங்களை எழுதி வைப்பது, அதுதான் அட்வான்ஸ் கேர் டிரெக்டிவ் என்று சொல்றது. இப்ப தச்சமயம் ஒரு பெரிய ஸ்ட்ரோக் கொண்ட ஒரு ஆளுக்கு வந்துட்டது என்று சொன்னா, நான் ஸ்ட்ரோக் வந்துட்டது எனக்கு சாப்பிடலாது, கதைக்கலாது, எழும்பி நடக்கலாதுன்றே சில பேருக்கு அது வந்து ஒரு மீனிங் இல்லாத லைஃப் ஆயிருந்தது என்று சொன்னா மருத்துவ இன்டர்வென்ஷன் சிலதுகள் தேவையில்லை என்று யோசிப்பினோம். இப்ப ஹார்ட் நின்றா அவைகள் அப்படியே போக விருப்பம், எங்களுக்கு திருப்பி கொண்டு வர வேண்டாம், ரீசசிட்டேஷன் செய்ய எழுதி வைப்பது எல்லாரும் எழுதி வைக்கிறது நல்ல உங்களோட விருப்பம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். இப்ப நீங்கள் எழுதி வைக்காட்டி உங்க பிள்ளைகள் சொல்லக்கூடும் அவரால் போக விடாது எங்களை வேலை வச்சிருங்க சொல்றா, அந்த சஃபரிங் வந்து உங்களோட விருப்பத்துக்கு எதிராக நடத்தப்படும். ஆனா நீங்க சொல்லி வைக்காதால ஒருத்தருக்கும் தெரியாது. முன்கூட்டியே பிளான் பண்ணி அதை எழுதி வைக்கிறது யாருக்கும் உதவும்.
0: மிக்க நன்றி டாக்டர் பூரணி அவர்களே, நன்றி, வணக்கம்.
3: நன்றி, நன்றி செல்வி.
0: பாலியேட்டிவ் கேர் வாரம் மே மாதம் 10-16 வரை கடைபிடிக்கப்படுகிறது. பாலியேட்டிவ் கேர் குறித்து பல கேள்விகளுக்கு பதில் வழங்கியவர் முதியோர் நல வைத்தியர் டாக்டர் பூரணி முருகானந்தம் அவர்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு திரை இசை பாடல், ஆடுகளம் திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமாரின் இசையமைப்பில் பாடலை பாடுகிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி பி சரண் மற்றும் பிரசாந்தினி.

நல்லது நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேர்களே.